0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: 103.3 FM.com/ நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குகிறார் யாழ் மறைமாவட்ட அமலமறை தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ஜி. ரமேஷ் அடிகளார்.
2: அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர். பரிசேயர் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததையும் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடமும், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இற இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அற்பன அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறில்லையா? மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு திருச்சட்டத்திற்கு புது விளக்கம் அளித்தார். மக்களை ஒடுக்குகின்ற சக்தியாக சட்டத்தை தவறாக பயன்படுத்தினார்கள் பரிசேயர்கள். ஆனால் இயேசுவோ சட்டத்தின் உண்மையான பொருளை விளக்கினார். இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த பரிசேயரும் பிற யூத சமய தலைவர்களும் இயேசுவை கொல்ல தேடினார்கள். இஸ்ராயேல் மக்களின் அன்றாட வாழ்க்கை பற்றி பல துல்லியமான வழிமுறைகள் திருச்சட்டத்திலே இருந்தன. எடுத்துக்காட்டாக, உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளைநிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம், ஆனால் கதிர் அரிவாளை உனக்கு அடுத்திருப்பவரின் கதிர்களில் வைக்காதே என்பதை கூறலாம். இச்சட்டம் ஏழை மக்கள் பட்டினியால் வாடாமல் இருக்க வழிவகுத்தது. அதே நேரத்தில் பிறருடைய சொத்தில் இருந்து அளவுக்கு மீறி எடுக்காமல் இருக்கவும் செய்தது. எனவே இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதே. ஆனால் அவர்கள் ஓய்வு நாளன்று இதை செய்தது ஏன் என்பதுதான் பரிசேயருக்கு பிரச்சனையாகப்பட்டது. இயேசு இரு எடுத்துக்காட்டுகள் தந்து தம் சீடர்கள் தவறு செய்யவில்லை என காட்டுகிறார். முதலில், வழிபாடு தொடர்பான சட்டங்கள் மனிதரின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு எதிராக இருந்ததால் அச்சட்டங்கள் ஏற்கத்தக்கனவல்ல என இயேசு காட்டுகிறார். இரண்டாவது, குருக்களின் கடமைகள் என்னவென்று பழைய சட்டம் வரையறுத்திருந்தாலும் அதை புதிய முறையில் இயேசு விளக்குகிறார். கோவிலில் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற பலிகள் கடவுளுக்கு உகந்தவையே. அதே நேரத்தில் மனிதர் மட்டில் காட்ட வேண்டிய இரக்கமும் அன்பும் பலியை விட மேலானது. இதை வலியுறுத்திய இயேசு ஓசையா இறைவாக்கினரின் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். கடவுள் மனிதரின் நலனில் அக்கறை கொண்டவர். சட்டங்கள் எல்லாம் மனிதரின் உண்மையான நலனுக்கு உதவ வேண்டுமே ஒழிய மனிதரை ஒடுக்குகின்ற சுமையாக மாறிவிடக் கூடாது. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்.

அதாகப்பட்டது மகா ஜனங்களே, இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சிருக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அற்புதம் என்னைக்குமே வெளியில இருந்து வரப்போறது கிடையாது, அது நமக்குள்ள இருந்து உருவாகணும். சோ அப்படியாப்பட்ட ஒரு வெற்றிய அற்புதத்தை நம்ம அடையணுமா இருந்தா ஆறே ஆறு விஷயங்களை ஃபாலோ பண்ணா போதும். அந்த ஆறு விஷயமும் என்ன தெரியுமா? முதலாவது, தெளிவான இலக்கு. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா முடிவு பண்ணணும். இரண்டாவது, மனசை கட்டுப்படுத்துறது. நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. மூன்றாவது, சம்பளத்துக்காக மட்டுமே வேலை செய்யாம ஒரு படி கொஞ்சம் அதிகமா உழைக்கலாம். அந்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். நான்காவது, தோல்விய ஒரு முடிவாக பார்க்க கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தோல்வியுமே ஒரு புதிய பாடம்தான். ஐந்தாவது, நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய மனிதர்களோடு நாம் பழக வேண்டும். நல்ல சூழல் தான் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். ஆறாவது, நம்பிக்கை மட்டும் போதாது, செயல்தான் நமக்கான வெற்றியை தரும். சோ இத்தனை விஷயங்களையும் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஜூலை மாதம் 17 தேதி 2026 வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில நம்ம வாழ்க்கையில நமக்கான வெற்றிக்கான பயணத்துல முதல் அடியை எடுத்து வைக்கலாம். எங்க வனிதா, எடுத்து வைக்கும் போதே பலமான அடி நமக்கு விழுதே, பாதையும் தெரிய மாட்டேங்குது, கும் இருட்டா இருக்குதேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. நமக்கான பாதையில பயணிக்கும் போது முழு பாதையுமே நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பயணத்தை ஆரம்பிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில நல்ல விதமாக நடக்க வேண்டிய விஷயங்கள், நம்முடைய விதியை மாற்றக்கூடிய திறன் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இந்த நாள் நம் அத்தனை பேருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எல்லாருக்கும் பொதுவான இறைவன் அதற்கான ஆசீர்வாதத்தை வழங்கட்டும். தொடர்ந்தும் இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில உங்களுடைய அன்பானவங்களுக்கான வாழ்த்துக்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. குட்டீஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நேற்று சரியான விட எல்லாருமே சொல்லி இருந்தீங்க. ரியலி சாரி, கொஞ்சம் லேட் ஆகி தான் பிளே பண்ணிருந்தேன். வீட்ல சொன்னாங்களா? இது வணக்கம் தாயகம்.

வணக்கம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை இணைய வானொலியின் உண்டாக. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுதும் உங்களுக்காகவே ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இசைத்தட்டு பாடல்கள். கிருபையே தேவ கிருபையே, இசைத்தட்டிலிருந்து இனிமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்தும் உங்கள் கிருபை இணைய வானொலியின் உண்டாக இணைந்து

0: 103.9 104.1 சக்தி சக்தி தமிழ் பேசும் மக்களின் சக்தி சக்தியின் நாட்குறிப்பு.
1: இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு இம்மாதம் 19ஆம் தேதி காலை 8:30 முதல் மாலை 3 வரை ஹட்டன் சென்ட் ஜோன் பாஸ்கோஸ் கல்லூரியில் நடைபெற உள்ளது. ருஹுனு மகா கதிர்காம கந்தன் தேவஸ்தான ஆடிவேல் திருவிழாவில் இன்றைய தினம் 3ஆம் நாள் நிகழ்வாக புனித பேழை ஊர்வலம் நடைபெற உள்ளது. ஹட்டன் திருச்சிலுவை ஆலய திருத்தல திருவிழா இம்மாதம் 19ஆம் தேதி காலை 9:30 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மாத்தளை மகாவலி கங்கை அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க முருகனாலய வருடாந்த மகோத்சவத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி இரவு 8 கரகம் பாலிப்பு நிகழ்வு இடம்பெற உள்ளது. பதுளை மடுள் சீமை குருவிக்கலை அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ கதிரேசநாதர் ஆலய வருடாந்த கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோத்சவம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு பெரிய ஊரணி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு இம்மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு புன்னைச்சோலை வேம்படி ஸ்ரீ வேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இம்மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பதுளை மடுள் சீமை மகாதோவ நியூ டிவிஷன் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் இம்மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதல் கசின் புனித ஆசிர்வாதப்பர் தேவாலய வருடாந்த திருவிழா இம்மாதம் 22ஆம் தேதி மாலை 5 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தாந்தாமலை அருள்மிகு ஸ்ரீ முருகனாலய வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய தினமும் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற உள்ளன. கலகா நில்லம்பை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. கல்லடி உப்போடை நொச்சிமுதை அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறவுள்ள சமய சமூக கலை கலாச்சார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால் பெட்டி இலக்கம் 75 தெப்பானம பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும் 0708385450 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
0: சக்தியின் நாட்குறிப்பு
2: மீட்டிங் ஆரம்பிக்க முன்னர் சின்ன டீ பிரேக் ஒன்று இருந்தா நல்லம்.
3: அவ்வளவு நேரம் இல்ல.
4: அதுதான் ரத்தி 3-in-1 இருக்கே. பால் தேயிலை சீனி அடங்கிய பேக்கெட் பிரிச்சாச்சு போட்டாச்சு கலக்கியாச்சு ஒரே நிமிடத்தில் சரியான பதம்.
3: சீட்ல இருந்தே செஞ்சு குடிச்சிடலாமே.
4: இது ரத்தி 3-in-1 ஆபீஸ்க்கு சஷே பேக் வீட்டுக்கு 400 கிராம் பேக்
5: ரத்தி 3-in-1 நாளின் இடைப்பட்ட நேரத்தில் அருந்தும் பால் தேநீர்
6: 103.3 104.1 தமிழ் பேசும் மக்களின் சக்தி சக்தி.

0: டெங்கு நுளம்பு நம் வீட்டிலே உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள் வெறும் 30 நிமிடங்கள் ஒதுக்கி வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யுங்கள். பூந்தொட்டிகள், பழைய டயர்கள், தேங்காய் சிரட்டைகள், போத்தல்கள் போன்றவற்றில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எமது குடும்பத்தையும் நாட்டையும் டெங்குவில் இருந்து பாதுகாக்கும் பொறுப்பு எமக்குள்ளது.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: கிண்டி வீட்டு சீத்தட்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினிய வானொலியின் ஊடாக. அவருடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக இருக்கின்றது. அவருடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதுமே வாஞ்சியோடு தேடிச் செல்கின்றது பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை நாங்கள் தினமும் நாங்கள் எங்களுடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை தேட வேண்டும். இதைத்தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர்தான் எங்களுக்கு முதன்மையாக இருக்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் எப்பொழுதும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்துவது நோக்கமுள்ளவர்களாக இருப்போம். இணைந்திருங்கள். உங்களுக்கு வானொலியினுடாக தொடர்ந்து வலிக்கின்றது. உங்களுக்காக அடுத்த பாடல் ரிஷியா பாகம் ஒன்றிலிருந்து வலிக்கின்றது.
1: உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் மகா பெரியவர். இந்த இயேசு நம்மோடு இருக்கும் போது யார் நமக்கு விரோதமாக வர முடியும்? நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் கிறிஸ்துவை பற்றியதாக இருந்து நம் வாழ்வின் முதல் அன்பும் அவர் ஒருவருக்கே கொடுக்கும் போது எந்த காரியமும் நம்மை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. If God is with me, nothing can shake me.